0: lagbe ni me po gbo iya o mi ona bi lo mi ona bi lagbe mo joro o le ke ba ti fi e
1: ah ouais c'est parfait.